0: Center 95.5. North South 95.6. East West 98.2.
1: You are listening your RM3 Manoranjan Radio. Manoranjan Radio.
2: Your kind of music, all day, all night, right here on your one and only station.
0: தொண்ணூற்று நான்கு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறு தொண்ணூற்றி எட்டு புள்ளி இரண்டு RM3 வானொலி.

0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்த பூப்பழை என்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் வருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறுக்காமல் இருப்போம். யார் நம்மளை வருத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புடினால் எனக்கு சிறப்பான நாள். 94.6 MHz 98.6 98.2 FM வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மானுஷ் அளவையின இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய என் இனிய நல்வாழ்த்துக்கள்.

உங்களுக்கு தெரிந்த மாதிரி வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு தழுத்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நன்னாள், உகண்ட நன்னாள். அன்றைக்கு வைகாசி விசாகம் திறந்தால், எனவே இந்த வைகாசி விசாகம் திறந்தாலை நம் இந்த நாட்டில் ஆண்டுதோறும் சில திருக்கோள்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். எனவே இதனையொட்டி நம்முடைய இன்றைய பாதி நிகழ்ச்சியிலே உங்களுக்காக திருமுறையினை போட்டும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அண்ணா அன்புடன் வழங்குகின்றோம். முருகனை சந்தில் முதல்வனே மாயோன், மருகனை ஈசன் மகனை ஒரு கைமுகன் தம்பியே, உன்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவோம் நாம்.

இறை வழிபாடு என்பது நம் மனதை ஒரு நிலைப்படுத்தும். நம் வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை மீட்டெடுக்கிடும். இதை உணர்த்தவர்கள் இறை வழிபாட்டையும் விரத நாட்களையும் எப்போதும் தவறு விடுவதில்லை. அதிலும் முருகப்பெருமானுக்கு உகந்த வைகாசி விசாகம் என்றால் சொல்லவா வேண்டும். மேலும் முருகப்பெருமானுக்கு எத்தனை விசாக்கள் விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாதான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமைகின்றது. விசாக நட்சத்திரன் என்று முருகப்பெருமானை தரிசித்தால் நிச்சயம் வெற்றி கிட்டும், விரும்பியடு நடக்கும். அதனால்தான் நாம் இந்த வைகாசி விசாக காவடி திருவிழா நம் நாட்டில் சீரும் சிறப்புமாய் நடைபெறும்.

வைகாசி விசாகம் என்பது நம்முடைய சமயத்தில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக நம்பப்படுகிறது. ஏன் இந்த விரதம் முக்கியம்? முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் நாள், பாவ நிவர்த்தி மற்றும் மனச்சுத்தி பெற உதவும், கல்வி துணிவு அறிவு மற்றும் வெற்றி கிடைக்க வேண்டி விரதம் இருப்பார்கள். குடும்ப அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல எதிர்காலம் வேண்டியும் வளர் விரதம் இருப்பார்கள்.

விசாக நட்சத்திரம் வெற்றி மற்றும் தெய்வீக சக்தியை குறிக்கிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் எதிர்மறை சக்திகள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்புகிறது. தமிழர்கள் மிகுந்த பக்தியுடன் இந்த நாளை, அதாவது இந்த வைகாசி திருநாளை கொண்டாடி வருகின்றார்கள். வைகாசி விசாகம் வந்தால் முருகன் அருள் வந்தது என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.

0: இன்றைய காலை சிந்தனை தூங்கும் போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனை இவ்வுலகில் பணக்காரன் அப்படி என்றான். நீங்களும் பணக்காரன் தானே அல்லவா? உங்கள் விருப்பான தேனி சேரங்கம் மதி காலை தோறும் உங்களுக்காக உங்களை முழக்க உங்களை சுவையினும் 8 மணி வரை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 24ஆம் தேதியான இருக்கும் இனிமையான நாள். அவ்வளோ ஸ்மாலிங் ஒண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

அனைவருக்கும் இமது வானொலியில் இந்த நடுக்கிழமை காலையில் வருக வருக என்று அன்புடன் நாம் தெரிவிக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். ஆமாம்மா, இன்றைக்கு ஒரு அழகான நாட்டுக்கிழமை, ஆலாரம் இல்லாமல் வெடித்த கலை அளவா அம்மா செய்த சூடான கஃபி அல்லது தேநீர் வாசனையா அல்லது இன்னும் படுக்கையிலே எம்மோடு ஆரம்ப வானொலியில் கேட்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் இந்த காலை இன்னும் இனிமையாக இருக்க அதை சில மணி நேரம் நம்முடன் சேர்ந்து பயணம் பண்ணுங்கள்.

அமைந்த நடுக்கிழமை அதிகாலையில் சூரியன் நோலடி உடைக்கின்றது. நல்லவில் இன்னைக்கு வெயில் காலம், வீக்கெண்ட் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்களா? ஆமாம் ஆமாம். இந்த அழகான காலையில் ஒரு சின்ன சிந்தனை, வாழ்க்கையில் எல்லா நாளும் பெர்ஃபெக்ட் ஆக இருக்கடலவா, ஆனால் ஒவ்வொரு நாளிலும் ஒரு அழகான நேரம் கண்டிப்பாக இருக்கும், அதை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.

0: many more happy returns of the day.
1: அவன் இன்றைக்கு நடக்கிழமை மே மாதம் 24ஆம் தேதி. அடுத்த படனே நாம் அம்மா கமலா மேலும் ஃப்ரையா ஐயா தந்தானி மகேஸ்வரன் மேலும் ஜெகநாதன் ரிதி குமரன் சித்தி மேலும் நாதன் ராஜன் பிச்சன் சிவன் முருகப்பன் நாயக்கன் மேலும் அழகன் சரவணன் நார்முகம் கோவிந்த் கேலன் சின்னியன் சித்தி மேலும் காசன் சோமு பிள்ளை கிருஷ்ண பவாடி மேலும் பூவானும் ஸ்ரீ விநாயகர் சீதாராமன் திருக்கோயில் சங்கத்தார்கள் ஆகியோருக்கும் உடன் நாம் வழங்கிடும். இதே பாட்டு நாம் தேஸ்காலியை உரைச்சேர்ந்த ராஜு நாயக்கம் குமிலா தேவி அத்தை நாயகி ஜிஸ்னி

0: அதவன் துருதீசன் ஆகியிருப்பும்படன் நாம் விடகின்றோம். இன்றும் காற்றுபோன் வசிக்கும் திரு கணேசன் முத்து கருப்பன் அவரது பிரணவிழாவை கொண்டு அழைக்கிறார். மேலும் அவருடைய மனைவி பேபி ஆகியோரின் சார்பாக நல்வாட்டுக்களை கூறுகின்றார். மேலும் இன்றைக்கு சேம்போல் ஊரைச் சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன் தரிசிகாது அவரது பிரணவிழாவை கொண்டு அழைக்கிறார். மேலும் தேவி, வாசன், சஞ்சானா, ஜீவா, மயூரி, பல்லவி, மேலும் ஜெமி, வேலன், விகா, குமரேசன், மேலும் மாலா தேவி, விஜயலட்சுமி, அக்கா ராஜேந்திரி, ராஜேஸ்வரி, கோவிலன், மோகன், மணி, செந்தில், நரசிகாது, அலகாரி, மாணிக்கம், அரங்கியா, இராமசுவாமி, ராசன், கருப்பன், தாந்திராயன், நம்ம வினுதா யாவு ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் தெஹூசூரைச் சேர்ந்த பல்லவி வையா பூரி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்கிட மாமா வடேசா, மேலும் சுப்ராயன் அம்மாய் தாத்தா மாமன் வையா பூரி குள்ளன்ன சுப்ராயன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.
1: அறம் ஃப்ரீ வானொலி.

0: We got more hits for you, so stay tuned.
1: அம்சர பங்கந்த பாடல நாம் அபிமலமே ஒரு சேர்ந்த சென்னையிலிருந்து வந்து வருகை தந்த அம்மா அமலமேலும் அன்னி கோவிந்தன் ஆகியோருக்கும் அம்முடன் நாம் வணங்குகின்றோம்.

0: அம்பர்கிளியின் மீதான நாட்டுக்கிழமை கலை நிகழ்ச்சி இங்கே நிறைவுக்கு வருகின்றது. இந்த அழகான கலையை என்னுடன் பகிர்ந்து சேர்ந்து செலவிக்க ஒருக்கும் என் மனமாறும் நன்றி. உங்கள் சிரிப்பும் உங்கள் அன்பும் தான் இந்த நிகழ்ச்சியின் உண்மையான சக்தி. சரி, கண்டிப்பாக நாளைக்கு இதே நேரத்தில் கண்டிப்பாக சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது வணக்கமாக நண்பர் ராஜேந்திர கார் வந்திருக்கிறார். இவருக்கு 8 மணிக்கு திலகு நிகழ்ச்சி. அல்லவா ராஜேந்திர கார்?
1: Fine, thank you, Sundaram. Vanakkam.
0: Vanakkam, Rajendra Garu. All, as always, welcome on FM Dharam. Manikavum, all everyone only.
1: Nandri, Mikka, Nandri, my friend. Have a good Sunday.
0: Wonderful Sunday, you also. Hey.